பேச குடுப்பா குடுப்பாரு கூடுப்பார் குடுமியா குடுபி பிக்கப்ப ஹோயக்காரு குடுக்குடே லகா விசிறியா கருத்தாரு கிஸ் நாள் கிச்சே தோஸ்தீ சப் ஜக சலன் ஹார் குடு மிட்டா குடு மாக்கியோ குடுபே பூர் நான்கோ காணே பேனதி துத்பாஜ் குடு குடு